0: பணி செய்யக்க மறைச்சு போற பின்னு போடு.
1: எரி பீடட்டா சுரு சுரக்க வீடு ஹரி என்று பிரேம.